நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கியிருக்கும் இந்த குரல்கள் கண்டசாலா, பி லீலா, பி சுசீலா ஆகியோர் பாடிய பாடல், படம் லவகுசா.

நேரம் 5:36. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒலுக்கியிருக்கும் இந்த குரல் TM சௌந்தரராஜன், படம் அருணகிரிநாதர்.

அன்னை வேளாங்கண்ணி என்ற படத்திற்காக உரித்த அந்த குரல் டி எம் சௌந்தரராஜன். அதே குரல் மீண்டும் உங்களுக்காக படம் பட்டினத்தார்.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 29 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 5 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை. 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் எமது காலை நேர ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே மனோஜ். प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि भारत नॉर्वे को समझौते के तहत 100 अरब अमेरिकी डॉलर निवेश और भारत में 10 लाख रोजगार सृजन के लक्ष्य को हासिल करने के लिए मिलकर प्रयास करना चाहिए। श्री मोदी कल ओस्लो में भारत नॉर्वे व्यापार और अनुसंधान शिखर सम्मेलन को संबोधित कर

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 6:10. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது தேனிசை. தொடக்கமாக ஒலிக்க இருக்கும் இந்த குரல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

0: எஃப்எம் கோல்டில் இனி வருவது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும் அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை

0: உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சிமாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும், இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோக திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை

18% அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 5 விக்கெட்களை இழந்து இந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3rd ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 ஆகாஷ்தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 வென்று சமநிலையில் உள்ளன. 4th மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சக்கருடன் MR அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

வியவசாய அபியாசாக நிவேஷக அனுகூல விநியாமக சந்திரச்சனா பிரதிஸ்பர்தாத்மக சங்கவாதஸ்ய பாவஞ்ச அதோரேகிதவான். சஹ பாரதே நீல அர்த்தவ்யவஸ்தா, நௌகாயான நிர்மாணம், ஹரித பரிவர்த்தனம், புனர்நவீகரணீய ஊர்ஜா, ஸ்வாஸ்திய தந்திர ஜானம், மகத்வபூர்ணானி கனிஜானி ஆதிபிஸ்ஸஹ நவோத்யோகாதிஷு பிரமுக க்ஷேத்ரேஷு நார்வே தேசஸ்ய அதிக நிவேஷம் ப்ரோத்சாஹிதவான். ஷிகர சம்மேளனே பாரதியானாம் நார்வே தேசஸ்ய ச உத்யோக விசேஷானாம் சன்ஸ்தானாஞ்ச மத்யே அநேகா வியாபார சந்தயஹ ஹஸ்தாக்ஷரிதாஹ. ரக்ஷாமந்திரி ராஜ்நாத் சிங்கஹ ஆபரேஷன் சிந்தூர் இதிதம் பாரதஸ்ய சுத்ருடஸ்ய ஆத்மவிஸ்வாச யுக்தஸ்ய சமர்த்த ராஷ்ட்ர ரூபேண ச பரிவர்த்தனஸ்ய பிரமாணம் இதி வர்ணிதவான். ஹ்யஹ ஹனோய் நகரே பாரதிய பிரவாசினஹ சம்போதயன் ஸ்ரீ சிங்கவரியஹ திருட ரூபேண அவதத் யத் யத்யபி பாரதம் பிரதம உபயோக நிஷேத நீதிம் பிரதி பிரதிபத்தஹ அஸ்தி ததாபி ஸஹ பரமாணு பீத்யா வஷீபூதஹ ந பவிஷ்யதி ததா ச சத்ரோஹ கஸ்யாபி துஸ்ஸாஹஸ்ய திருடதயா பிரதிகாரம் கர்த்தும் சஜ்ஜஹ அஸ்தி. ஸஹ பிரதானமந்திரிணஹ நரேந்திர மோடி வர்யஸ்ய நேத்ருத்வே ப்ராப்தாயாஹ அபூத்பூர்வஸ்ய பிரகத்யாஹ காரணாத் அந்தாராஷ்ட்ரிய ஸ்தரே பாரதஸ்ய வர்தமானம் ஔன்னத்யம் உத்காட்டிதவான். கேந்திரிய ஸ்வாஸ்திய பரிவார கல்யாண மந்திரி ஜகத் பிரகாஷ் நட்டா தாய்லேண்ட், ஈரான், நீதர்லேண்ட், ஸ்வீடன், மொரிஷஸ் தேசானாம் பிரதிநிதிபிஹி சமகக்ஷைஷ்ச ஸஹ உச்சஸ்தரீய த்விபாக்ஷிக மேலனம் கிருத்தவான். ஜினேவா நகரே ஏஷா சபா அபவத். சாமாஜிக பிரசார மாத்யமே ஸ்ரீ நட்டா அவதத் யத் சர்ச்சாசு டிஜிட்டல் ஸ்வாஸ்தியம், ஔஷத நிர்மாணம், சார்வஜனிக ஸ்வாஸ்திய வ்யவஸ்தாஹ, சார்வத்ரிக ஸ்வாஸ்திய வ்யாப்திஞ்ச பிரவர்தயித்தும் சஹகாரியம் சுத்ருடம் கர்த்தும் கேந்திரிதம் ஆசிதிதி. நியாயாதீசேன யஷவந்த வர்மணா சம்பத்தானாம் ஆரோபானாம் அன்வேஷணம் குறுவதி நியாயாதீஷான்வேஷண சமிதி ஹ்யஹ லோக்சபாயாஹ அத்யக்ஷம் ஓம விர்லாம் பிரதி சன்சதர் பவனே ஸ்வஸ்ய பிரதிவேதனம் சமர்ப்பிதவதி. ஸ்வாஸ்திய அதிகாரிணஹ மன்யந்தே யத் காங்கோ லோக்தாந்திரிக கணராஜ்யே ஈவோலா பிரகோபஹ கதிபய சப்தாஹ பூர்வம் ஆரப்தஹ இதி. அதுனா மிருதானாம் சங்க்யா அஷ்டாதசோத்தரைக சதம் யாவத் சம்பூய இதோபி வர்தத்தே. சர்வகாரஹ அந்தர்ஜால மாத்யமேன பிரசலிதம் ஏதத் அபியோகம் நிஷ்காஷயத் யத் மந்திரஸ்ய ஸ்வர்ண சஞ்சயஸ்ய விநிமய ரூபேண சர்வகாரஹ தேவாலயானாம் க்ருதே ஸ்வர்ண பந்த பத்ராணி நிர்கமிஷ்யதி இதி. பிரேஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இத்யஸ்ய த ஃபேக்ட் செக் யூனிட் இத்யுக்தே PIB இத்யனேன உக்தம் யத் ஏதத் பிரதிபாதனம் மித்யா அஸ்தி இதி. பிரியாஹ ஸ்ரோதாரஹ அந்தே க்ரீடா வார்த்தாயாம். IPL இதி கிரிக்கெட் கிரீடாயாம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தலம் ஆதிதேய சென்னை சூப்பர் கிங்ஸ் இதி தலம் கதராத்ரோ பஞ்சஸ்தோபைஹி பராஜித்ய ப்ளே ஆஃப் இதி ஸ்தானம் ப்ராப்தவத். சென்னை சூப்பர் கிங்ஸ் இத்தியனேன நிர்தாரித்தஸ்ய ஏகாஷீத்யதிகைகசதம் லக்ஷ்யஸ்ய அனுசரணம் குர்வதா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இத்தியனேன ஏகோனவிம்சதிஹி கந்துக க்ஷேபணசக்ரேஷு ஏவ லக்ஷம் அதிக்ராமிதம் இதி வார்த்தாஹ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நூறு புள்ளி ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் வேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கு இசை பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின்,

0: டிவி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இடம்பெறுவது சித்திர சங்கீதம். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை. 1:10 இசைமலர். அபிராமஜி போடே அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், திருச்சூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, எஸ் பவனேந்திரா அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பிரசன்ன கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சோலை. நவீன இந்தியாவின் தந்தை ராஜா ராம் மோகன் ராய் உரை வழங்குபவர் ஏ சம்யுக்தா. சங்கீதம் சந்தோஷம், கே ஹரிஷ்பாபு வழங்கும் நாகஸ்வர இசை. நீதிக்கதைகள் சொல்பவர் ஜி டி பத்மேஷ். இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம், ஏ திரிநேத்ரா வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை கானம். 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: செம்மறியாடு வளர்ப்பில் நல்ல வளமான வளர்ச்சியுடைய கிடா மற்றும் பெட்டையாடுகளை தேர்வு செய்து முறையான இனப்பெருக்க பராமரிப்புடன் தீவனம், ஆரோக்கியம் போன்ற மற்ற பராமரிப்புகளும் சரியாக அளித்தால் அதிக வருவாய் பெற்றிடலாம்.
3: செம்மறியாடுகள் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பி தேவேந்திரன் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நிகழ்ச்சியை மத்தியாலை 720 KHz கேட்கலாம்.
4: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோ ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
5: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
4: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
5: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
4: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

0: இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் திறன், வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான சான்றாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்றும் எந்தவொரு எதிர்த்தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்குமாறு இந்திய வம்சாவளியினரை திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்தும் வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அத்துடன் தோட்டக்கலைத் துறையில் உள்ள வாய்ப்புகள், வேளாண் கடன் அட்டை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெறவுள்ளது. தாய்லாந்து, ஈரான், நெதர்லாந்து, ஸ்வீடன், மொரீஷியஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், டிஜிட்டல் சுகாதாரம், மருந்து உற்பத்தி, உலகளாவிய சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் அவர்களுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு புதுமை கண்டுபிடிப்பு, சுகாதாரத்துறையில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியாவுடனான கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கோடைகால பயிர் சாகுபடி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சராசரியாக 3.07% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பருப்பு வகைகள் 24.97 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும், சிறுதானியங்கள் 16.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களும் நடப்பாண்டில் இதுவரை 83.08 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. நீதிபதி விசாரணை குழு தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான அரவிந்த்குமார், மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர், கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா ஆகியோர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்திய குடிமைப் பணி முதல்நிலை தேர்வுக்கு பின் விடைக்குறிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய தலைவர் டாக்டர் விஜயகுமார் அறிவித்துள்ளார். தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதல் முறையாக நடப்பாண்டு முதல்நிலை தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக விடைக்குறிப்பு வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முறையீடுகள் ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 31 வரை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும், எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 300 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காங்கோ நாட்டின் அண்டை நாடான யுகாண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவர்

0: தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நிபுணர் குழுவை உலக சுகாதார அமைப்பு காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை சட்டவிரோதமாக கம்போடியாவிற்கு அனுப்பி வைத்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் இந்த இளைஞர்கள் கம்போடியாவில் சைபர் குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சென்னையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியின் கேத்தன்ஸ் குஷ்வாகா 2 கோலும் ஆகாஷ் டீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக்குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118ஆக அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 7:25:25. நூறு.1 MHz FM கோல்டில் இனிய திரை இசை பாடல் ஒன்று கேட்கலாம். பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்திற்காக சக்திஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள பாடல்

100.1 மெகா ஹர்ட்ஸ் ஆகாஷவாணி எஃப்எம் கோல்டு. ஒன்பது மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். முதல் பாடலாக விசில் திரைப்படத்திற்காக அனிதா சந்திரசேகர் பாடியுள்ள பாடல்.

0: கட்டணம் சுயமதி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: ஒன்று மெகாஹர்ட்ஸ் எஃப் எம் கோல் வழங்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் சுக்ரன் திரைப்படத்திற்காக டிம்மி வி என் காயத்ரி பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:46.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார், சக்திஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்த திரைகானம் நிறைவு பெற்றது. மீண்டும் இணையலாம் இனிய பாடல்களுடன் 10:30 சுகமான ராகங்களில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:00. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டாக்டர் பூரணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ மகா கணபதி என தொடங்கும் முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதி, ராகம் கவுளை, மிஸ்ர சாப்பு தாளம்.

நேரம் 9:33. அரங்கிசையில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் பூரணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். நிறைவாக சாமஜ வரகமனா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 10:30.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: இனிய பாடல்களுடன் இணையும் நேரம் 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் சுகமான ராகங்கள். முதல் பாடலாக இளையராஜா குரலில் இதயக்கோயில் திரைப்படத்திற்காக

வைதேகி காத்திருந்தாள். இந்த திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:41 நிமிடம் 20 நொடி.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி specialschoolnirvagam@gmail.com.

0: ஆயிருக்கு 90.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூலுக்கு போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்தர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார் மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.

0: வானொலிக்கு 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு வர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: SP பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கிறது நினைவெல்லாம் நித்யா திரைப்பட பாடல்.

0: Severe heat wave conditions today at places over Madhya Pradesh and Uttar Pradesh. Hot and humid weather conditions are expected to persist during the day over coastal Andhra Pradesh and Odisha. Rajasthan, Vidarbha and West Uttar Pradesh are expected to experience hot night conditions tonight. Benchmark equity indices climbed in early trade today after US President Donald Trump delayed planned strikes on Iran, easing geopolitical concerns. The Sensex rose over 366 points to 75,706 and the Nifty gained 107 points to 23,760. In IPL cricket, Sunrisers Hyderabad defeated Chennai Super Kings by 5 wickets in Chennai last night to secure a playoff berth. Put into bat first, Chennai Super Kings posted 180 for 7 in 20 overs. In reply, Sunrisers Hyderabad overhauled the target, losing 5 wickets in 19 overs. Today, Rajasthan Royals will face Lucknow Super Giants in Jaipur at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: Akashvani Neram 11 mani 10 nimidam.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நூறு புள்ளி ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் நாம் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். ஆதவன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சின்மயி பாடியுள்ள பாடல்

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர்

0: ஊர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239 86677272292.
0: மின்னஞ்சல் முகவரி SPECIAL SCHOOL NIRVAGAM@gmail.com.

0: திஷ்யம் திரைப்படத்திற்காக காயத்ரி ராகுல் நம்பியார் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:20.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிகாட்ட வருகிறது குறள முதம்.

0: பேதைக்கு பெருஞ்செல்வம் கிட்டிவிட்டால் அவனுக்கு வேண்டியவர் பசித்திருக்க வேண்டாதவரெல்லாம் பசியாறு இருப்பர். குறள் எண் 837 அதிகாரம் பேதைமை.
1: ஏதிலாரத்தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்றகடை.
0: அறிவில்லா பேதைக்கு பெருஞ்செல்வம் கிட்டிவிட்டால் அவனுக்கு வேண்டியவர் பசித்திருக்க வேண்டாதவரெல்லாம் பசியாறு இருப்பர். குறள் எண் 837 அதிகாரம் பேதைமை.
2: வாழ்வின் நெறி காட்டியது குறளமுதம். ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். அபிராமஜி போடே அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், திருச்சூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை. எஸ் பவனேந்திரா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், பிரசன்ன கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சோலை. நவீன இந்தியாவின் தந்தை ராஜா ராம் மோகன் ராய். உரை வழங்குபவர் ஏ சம்யுக்தா. சங்கீதம் சந்தோஷம் கே ஹரீஷ் பாபு வழங்கும் நாகஸ்வர இசை. நீதி கதைகள் சொல்பவர் ஜி டி பத்மேஷ். இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம் ஏ திரிநேத்ரா வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 மணி டாக். 9:45 மந்தன். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகானம். 100.1 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி கேட்கலாம் திரைகானம். காலத்தை வென்று நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் முதலில் டவுன் பஸ் திரைப்படத்திற்காக எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியுள்ள பாடல்

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for short service commission. Information technology entry. Last date for submission is 1st June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive. Atmanirbhar. Safeguarding seas for a viksit Samriddh Bharat.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா பி பானுமதி பாடியுள்ள பாடல்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த

0: வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239 86677272.
0: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேரம் 12:15:25. திரைகானத்தில் மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ், யு சரோஜினி பாடியுள்ள பாடல்.

திரை காணம் 2:30 ஒளிபரப்பாகும். இன்னும் சில நொடிகளில் தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

0: ధరలు ఈరోజు మరోసారి పెరిగాయి.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது ஐந்து நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்த உள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலை குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங் ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாயாகவும் டீசல் விலை 91.58 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104.49 ரூபாயாகவும் டீசல் விலை 96.11 ரூபாயாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ்

அறிவித்துள்ளதாக அந்த செய்திக் குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக் குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக் கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்ட் டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சாண்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீன தைப்பேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பவினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போகே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும் கீர்த்தி ஷர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்கவுள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் பை யு போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலம்

0: வெண்கல பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி நேரம் 12:50.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். பூவை ஆர் செங்குட்டுவன் இயற்றிய பாடலை பாடியுள்ளவர்கள் NS பிரகாஷ், M அம்ருதா. பாடலுக்கு இசை M அசோக்.

மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். மீண்டும் மெல்லிசை பாடல்களை நாளை மதியம் 12:50 கேட்கலாம். தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷவாணி நேரம் 1:10.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: இசைமலர் நிகழ்ச்சியில் இன்று அபிராமஜி போடே அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், திருஷூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம். துவக்கமாக நாதசுதாரசம், தியாகராஜர் கீர்த்தனை, ஆரபிராகம், ரூபக தாளம்.

நேரம் 1:24 32 தொடர்ந்து மனசு சுவாதீனமைன தியாகராஜர் கீர்த்தனை ராகம் சங்கராபரணம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக புருஹி முகுந்தேஹிம் சதாசிவ பிரம்மேந்திரர் சாகித்யம் குறிஞ்சி ராகம் ஆதி தாளம்.

இதுவரை இசைமலரில் அபிராம ஜி போடே அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் விஜய் அவர்கள் வயலின், திருச்சூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம்.

0: கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: சென்னை வானொலியின் FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சியில் தொடர்வது எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல், இடம்பெற்ற படம் தெற்கத்திக் கள்ளன்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: இனி எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி பாடியிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் உத்தம ராசா.

0: ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் உழைப்பாளி. ஒலித்த குரல்கள் மனோ, சித்ரா.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
0: தொடர்வதை எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல், இடம்பெற்ற படம் முழவன்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் சர்க்கரை தேவன். ஒலித்த குரல்கள் மலேஷா வாசுதேவன், எஸ் ஜானகி. தொடரும் பாடல் இடம்பெற்ற படம் கலைஞன். ஒலிக்கும் குரல்கள் மனோ சித்ரா.

0: கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற படம் கலைஞன், ஒலித்த குரல்கள் மனோ சித்ரா. அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: கிளி பேச்சு கேட்கவா, இந்த படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் தரும் அடுத்த பாடலின் படம் ஜென்டில்மேன். இந்த படத்திற்காக ஷாகுல் ஹமீத் பாடியிருக்கும் பாடல். ஒலிக்கும் நேரம் 3:45.

கேட்ட பாடலை பாடினார்கள் ஷாகுல் ஹமீத், ஸ்வர்ணலதா. இனி மனோ சித்ரா பாடியிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம். சின்ன ஜமீன்.

கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற படம் சின்ன ஜமீன். ஒலித்த குரல்கள் மனோ சித்ரா. நிறைவாக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் எங்க முதலாளி.

0: நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடல் வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: அரங்கிசை, எஸ் பவனேத்ரா அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது. பரூர் எம்கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், பிரசன்னா கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி துவக்கமாக பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய தாமசிஞ்சு என்று துவங்கும் வர்ணம், அசாவேரி ராகம், ஆதித்தாளம்.

இதுவரை நாட்டை ராகத்தில் அமைந்த நீலகண்ட சிவன் பாடல் கேட்டு ரசித்தோம். தொடர்வது சீத்தம்ம மாயம்ம தியாகராஜர் கீர்த்தனை வசந்தா ராகம் ரூபகத்தாளம்.

வசந்தா ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை கேட்டு ரசித்தோம். ஆகாஷ்வாணி, நேரம் 5:29. சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசை வழங்கி கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் பவனேத்ரா அவர்கள் பாட்டு, பரூர் MK அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், பிரசன்னா கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி பராத் பரா பாபநாசம் சிவன் பாடல், வாசஸ்பதி ராகம், ஆதிதாளம்.

வாச்சஸ்பதி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல் கேட்டோம். நிறைவாக ராமனை பஜித்தால் பாபநாசம் சிவன் பாடல் மாண்ட் ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் பவநேத்ரா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பிரசன்னா கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம்.

0: विकास की परिकल्पना को लॉन्च किया जा रहा है। बस्तर के साथ जिले को नक्सलवाद से मुक्त कराने के लिए भारत सरकार के द्वारा यहाँ पर करीब करीब 200 सुरक्षा कैंप बनाए।
1: श्रम और रोजगार मंत्री मनसुख मांडविया ने कहा है कि कर्मचारी भविष्य निधि संगठन ने विभिन्न कानूनों मंचों पर विचाराधीन मामलों का समयबद्ध निपटान सुनिश्चित करने के प्रयास तेज कर दिए हैं। नई दिल्ली में उन्होंने कहा कि उपभोक्ताओं के लंबित मामलों की संख्या पहली अप्रैल 2024 में लगभग 5,000 से घटकर इस वर्ष 31 मार्च तक 2,600 रह गई है। उन्होंने बताया कि ईपीएफओ व्हाट्सएप अपनाने की योजना बना रहा है ताकि संपर्क सुविधा को बढ़ाया जा सके। दिल्ली उच्च न्यायालय ने आज आम आदमी पार्टी नेताओं अरविंद केजरीवाल और अन्य से न्यायमूर्ति स्वर्ण कांता शर्मा के खिलाफ सोशल मीडिया पर अपमानजनक पोस्ट करने के मामले में आपराधिक अवमानना मामले में उनका पक्ष पूछा है। मनीष सिसोदिया, दुर्गेश पाठक, संजय सिंह और सौरभ भारद्वाज से भी उनका पक्ष पूछा गया है। न्यायालय की पीठ ने इन नेताओं को मामले के संबंध में नोटिस जारी किया, उन्हें अपना जवाब दाखिल करने के लिए 4 हफ्ते का समय दिया है। बम्बई शेयर बाजार का संवेदी सूचकांक आज 114 अंक गिरकर 75,201 पर बंद हुआ। निफ्टी 32 अंक गिरकर 23,618 पर आ गया। भारत और अफगानिस्तान के बीच एकमात्र क्रिकेट टेस्ट मैच और 3 एकदिवसीय मैच की श्रृंखला के लिए भारतीय टीम की घोषणा कर दी गई है। शुभमन गिल टेस्ट टीम के कप्तान और केएल राहुल को उपकप्तान बनाया गया है। शुभमन गिल एकदिवसीय टीम की कप्तानी करेंगे और श्रेयस अय्यर उपकप्तान होंगे। उधर जयपुर में आईपीएल क्रिकेट में आज शाम 7:30 बजे राजस्थान रॉयल्स का मुकाबला लखनऊ सुपर जायंट से होगा। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 6:05.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
2: நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும். இன்று மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, டெல்லி அஞ்சல். 7:10 சிறுவர் சோலை. நவீன இந்தியாவின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். உரை வழங்குபவர் ஏ சம்யுக்தா. சங்கீதம் சந்தோஷம், கே ஹரீஷ்பாபு அவர்கள் வழங்கும் நாகஸ்வர இசை. நீதிக்கதைகள் சொல்பவர் ஜி டி பத்மேஷ். இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம். ஏ திரிநேத்ரா வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம், 8:20 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ். இவை யாவும் டெல்லி அஞ்சல். 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகாணம் இடம்பெறும். இனி நாளை புதன்கிழமைக்கான நிகழ்ச்சி நிரல். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம். பண்டிட் உல்ஹாஸ் கஷல்கர் அவர்களின் பாட்டு, பங்கஜ் முல்லிக் அவர்கள் பஜன். அதிகாலை 4:10 பொங்கும் மங்களம், பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை, காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆட்ச சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். இந்த நிகழ்ச்சி மத்தியிலே 720 கிலோஹெட்ஸிலும் இடம்பெறும். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ். இவையாவும் டெல்லியிலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 திரை இசை, 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் வைஷ்ணவி ராம்தாஸ் அவர்களின் பாட்டு, சி வி கிருஷ்ணா சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 லய விநியாசம், ராஜபாளையம் ஆர் எம் ஜம்புலிங்கம், சி எம் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தவிலில் லய விநியாசம் செய்ய கேட்கலாம். இடம்பெறுவது மிஸ்ர சாப்பு தாளம். 2:45 திரைகானம், 3:00 மதுர மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரும், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சோபனா சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை இடம்பெறுகிறது. நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம். இதில் டிஜிட்டல் டிடாக்ஸ். உரை வழங்குபவர் பி எஸ்

0: ஸ்ரீலக்ஷ்மி. தொடர்ந்து த ரூட்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட், கைரா பிரசன்னா வழங்கும் உரை. நிறைவாக பேஜஸ் டு பிக்சல், நியூ எரா ஆஃப் ரீடிங். உரை வழங்குவோர் அன்ஷிகா பாண்டே. 7:50 செய்தி கதமும், 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷய்ஹை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகானம் இடம்பெறும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் கேட்டீர்கள். இனி ஹரீஷ் ராகவேந்திரா, ஜெனக்ஸ் பெலி இவர்கள் பாடியிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் ரன். பாடலை கேட்கும் முன்,
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for short service commission information technology entry. Last date for submission is 1st June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for short service commission information technology entry. Last date for submission is 1st June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat.
0: இனி பாடலை கேட்போம்.

கேட்ட பாடலை பாடினார்கள் ஹரீஷ் ராகவேந்தர், ஜாக்ஸ் மெல்லி. பாடல் இடம்பெற்ற படம் ரன். தொடரும் பாடலின் படம் பூவெல்லாம் உன் வாசம். ஒலிக்கும் குரல் ஸ்ரீராம் பார்த்தசாரதி.

0: of the fray, the contest will now be among BJP candidate Devangshu Panda, Congress nominee Abdul Razak Moella, and CPIM candidate Shambhunath Kurmi. In cricket, the Indian squads for the Test and ODI series against Afghanistan were announced today with several notable changes across both formats. Wicketkeeper batter Rishabh Pant has been removed as vice captain of the Test side and also dropped from the ODI squad. Wicketkeeper batter KL Rahul has been named the new vice captain of the Test team to be led by Shubman Gill. In IPL cricket, Rajasthan Royals won the toss and opted to bowl against Lucknow Super Giants in Jaipur. The match will begin at 7:30 p.m. The Kremlin today confirmed that Russian President Vladimir Putin will attend the BRICS summit, scheduled to be held in September this year in New Delhi under India's chairmanship. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 7:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
3: சிறுவர் சோலை, இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
4: நவீன இந்தியாவின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பற்றிய உரை வழங்க வந்திருக்காங்க ஏ சம்யுக்தா.
5: சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ஒரு பெரும் மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தது. ஒரு புறம் அரசியல் ரீதியாக ஆங்கிலேயர்கள் நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தனர். மறுபுறம் பல பழமைவாத தீமைகள் சமூகத்தை பின்னோக்கி இழுத்து கொண்டிருந்தன. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் ஒரு சிலர் சமுதாயத்தை சீர்திருத்தும் பொறுப்பை கையில் எடுத்தனர். அதில் முன்னோடியாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். ராஜா ராம் மோகன் ராய் என்று போற்றப்படும் ராம் மோகன் ராய் அவர்கள் 1772 மே மாதம் 22 வங்காளத்திலுள்ள ஹூக்ளி மாவட்டத்தில் இருக்கும் ராதா நகர் என்ற கிராமத்தில் பிறந்தார். அவரது தந்தையின் பெயர் ராம் காந்தோ ராய், தாயார் பெயர் தாரணி என்பதாகும். உயர் படிப்புகளுக்காக பாட்னா அனுப்பப்பட்ட அவர் 15 வயதிலேயே பங்களா, பாரசீகம், அரபு மற்றும் சமஸ்கிருத மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். வேத சாஸ்திரங்கள், உபநிடதங்கள் ஆகியவற்றையும் ஆழ்ந்து கற்றார். அனைத்து வகையான சமூக மதவெறி, பழமைவாதம், மூட நம்பிக்கைகளை எதிர்த்ததால் ராம் மோகன் ராய்க்கும் அவரது தந்தைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்த தொடர் வேறுபாடின் காரணமாக அவர் வீட்டை விட்டு சில காலம் வெளியேறி இருந்தார். 1803 முதல் 1814 வரை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் வருவாய்த்துறையில் பணியாற்றினார். சமூக ஏற்றத்தாழ்வுகள், முறைகேடுகளை கண்டு வெகுண்டதால் சாதி மத சமூகத்தில் சீர்திருத்தம் கொண்டு வரும் முயற்சியாக கொல்கத்தாவில் 1815 ஆத்மீக சபையை உருவாக்கினார். இதன் மூலம் அனைத்து மக்களும் சாதி மத வித்தியாசமின்றி ஒன்றாக இணைந்து ஒரே இறைவனை வழிபட வழிவகுத்தார். பெண் உரிமை, பெண் கல்வி, விதவை மறுமணம், பெண் சொத்துரிமைக்காக பாடுபட்டார். ராம் மோகன் ராய் அவர்கள்தான் இந்தியாவை தாண்டியும் ஒரு மனித சமூகம் இருக்கிறது என்பதையும், இந்தியா இந்த சர்வதேச சமூகத்தின் ஒரு பகுதி என்பதையும் தெளிவாக உணர்ந்த இந்திய சிந்தனையாளர் என்கிறார் இங்கிலாந்தைச் சேர்ந்த வரலாற்றாசிரியரான கிறிஸ்டோபர் பேலி. தனது சமூக சீர்திருத்தத்தின் முக்கியமான குறிக்கோளாக ராம் மோகன் ராய் அவர்கள் கொண்டிருந்தது பெண்களின் முன்னேற்றம். முக்கியமாக சதி என்றழைக்கப்பட்ட உடன்கட்டை ஏறுதல் எனும் கொடுமையை ஒழிப்பதுதான். அதாவது கணவன் இறந்த பின் மனைவி அவரது சிதையில் உயிருடன் விழ வேண்டும் என்பதே சதியாகும். கொல்கத்தாவில் காளி கோவிலுக்கு அருகில் இருக்கும் சதி படித்துறையில் நடந்த பல உடன்கட்டை ஏறும் நிகழ்வுகள் ராம் மோகன்

0: முருகன்ராய் அவர்களுக்கு வெகுவாக பாதித்திருந்தன. 1818 ராம்மோகன் ராய் சதிக்கு எதிரான அ கான்ஃபரன்ஸ் பிட்வீன் அன் அட்வொகேட் அண்ட் அன் ஓப்பனன்ட் ஆஃப் த பிராக்டிஸ் ஆஃப் பர்னிங் வைடோஸ் அலைவ் என்ற தலைப்பிலான தனது அறிக்கையை வெளியிட்டார். அது இந்த கொடூரமான பழமைவாத பழக்கத்தை பற்றி வெளியுலகிற்கும் அறிய வைத்தது. இதைத் தொடர்ந்து சதியை எதிர்த்து தீவிரமான பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார் ராம்மோகன் ராய் அவர்கள். அதற்கு முன்வரை கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் இந்தியர்களின் மத நம்பிக்கைகளில் தலையிடக்கூடாது என்று சதியை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்தனர். ஆனால் சதிக்கு எதிரான ராம்மோகன் ராயின் பிரச்சாரத்தின் பலனாய் 1833 அப்போது ஆட்சியில் இருந்த லார்ட் வில்லியம் பெண்டிக் ஒரு சட்டம் இயற்றி அதன் மூலம் சதிமுறையை ஒழித்தார். 1828 ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பிரம்ம சமாஜம் என்ற அமைப்பை நிறுவினார். இந்த அமைப்பின் மூலம் பலதார மனம், சாதி அமைப்பு, குழந்தை திருமணம், சிசு கொலை போன்ற சமூக முறைகேடுகளுக்கு எதிராக குரல் எழுப்பினார். இந்த பிரம்ம சமாஜம் மனிதர்களுக்கிடையே தர்மம், நீதி, கடவுள் பக்தி, கருணை, நல்லொழுக்கம் மற்றும் அனைத்து மதத்தவர்களுக்கிடையே உள்ள பாச உணர்வை தூண்டி அவர்களின் பந்தத்தை மேலும் வலுப்படுத்தும் ஒரு தூண்டுகோலாக இருந்தது. ராஜா ராம் மோகன் ராய் அவர்கள் சமூகத்தை வடிவமைப்பதில் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார். அவரது கல்வி சீர்திருத்தங்கள் விமர்சன சிந்தனை, அறிவியல் ஆய்வு மற்றும் சமகால உலகின் சவால்களுக்கு இந்தியர்களை தயார்படுத்தும் ஒரு நவீன பாடத்திட்டத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன. 1822 இவரால் தொடங்கப்பட்ட ஆங்கிலோ இந்து பள்ளி பாரம்பரிய இந்திய பாடங்களை மேற்கத்திய அறிவியல் மற்றும் மானுடவியலுடன் இணைத்த பாடத்திட்டத்தை வழங்கிய ஒரு முன்னோடி நிறுவனமாகும். மேலும் 1826 தனது ஏகத்துவ கோட்பாடுகளை நவீன பாடங்களுடன் கற்பிப்பதற்காக வேதாந்த கல்லூரியை நிறுவினார். பாலின சமத்துவம் மற்றும் சமூக முன்னேற்றத்தை அடைவதில் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை வலுவாக ஆதரித்தார். கல்வி கற்ற பெண்கள் குடும்ப மற்றும் சமூக நலனுக்கு பங்களிக்க முடியும் என்பதால் பெண்களுக்கு கல்வி அளிப்பது சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கே வழிவகுக்கும் என்று அவர் வாதிட்டார். ராம்மோகன் ராயின் ஏகதெய்வ கொள்கையானது சடங்குகளை காட்டிலும் அறநெறிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து ஒரே ஒரு தெய்வீக சக்தியை வழிபடுவதை வலியுறுத்தியது. இந்தியாவில் நவீன யுகத்தின் தொன்மகன் என்ற தலைப்பிலான தனது உரையில் தாகூர் அவர்கள் ராம்மோகன் ராய் அவர்களுக்கு இந்திய வரலாற்று வானில் ஒரு ஒளிமயமான நட்சத்திரம் என்று குறிப்பிட்டுள்ளார். முகலாய பேரரசரான 2 அக்பரால் ராஜா பட்டம் பெற்றார் ராம்மோகன் ராய் அவர்கள். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் 1833 செப்டம்பர் 27 மூளை காய்ச்சல் காரணமாக காலமானார்.
1: இதுவரை நவீன இந்தியாவின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பற்றிய உரை வழங்கினார் ஏ சம்யுக்தா. சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக நாதஸ்வரம் வாசிக்க வந்திருக்காரு கே ஹரிஷ் பாபு.
2: நான் இப்பொழுது நாதஸ்வரத்தில் நாட்டை ராகம் ஞான விநாயகனை கீர்த்தனை வாசிக்க உள்ளேன்.

0: இதுவரை நமக்காக நாதஸ்வரம் வாசித்தவர் கே ஹரிஷ் பாபு. நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காரு ஜி டி பத்மேஷ்.
1: அனுபவம் என்ற கதையை இப்ப நான் உங்களுக்காக சொல்ல போறேன். அடர்ந்த காட்டில் வளர்ந்த ஒரு தாய்ப்பறவை சில முட்டைகளை இட்டு அடை காத்தது. முட்டைகள் பொரிந்து குஞ்சுகள் பல வெளிவந்த போதும் ஒரு குஞ்சு மட்டுமே உயிருடன் இருந்தது. தாய்ப்பறவை அதை பாசத்தோடு வளர்த்து வந்தது, அதிக செல்லம் கொடுத்தது. ஆனால் அந்த குஞ்சுக்கு தலைகணம் ஏறியது. தன்னை மிக உயர்வாக எண்ணியது. மற்ற பறவைகளுடன் அடிக்கடி வம்பு வளர்த்து சண்டையிட்டது. தாய்ப்பறவை பல முறை அறிவுரை கூறியும் அது கொஞ்சம் கூட திருந்தவில்லை. அதற்கு பிடிவாதமும் முரட்டுத்தனமும் நாளுக்கு நாள் அதிகமாயின. என்ன செய்வதென்று தெரியாமல் தாய்ப்பறவை கவலைப்பட்டது. ஒரு நாள் அது தன் நெருங்கிய உறவுக்கார பறவையிடம் தன் குஞ்சை பற்றி கூறியது. அதை திருத்த நல்ல வழி ஒன்று சொல்லுமாறு வேண்டியது. அதற்கு நன்கு பறக்க தெரிகிறது, இறை தேட பழகிவிட்டது. அது தனியாக போய் சுற்றி வரட்டும், சில நாட்களுக்கு பிறகு பார், அது தானே திருந்திவிடும் என்று தாய்ப்பறவையிடம் தன் உறவுக்கார பறவை கூறியது. தாய்ப்பறவைக்கு தன் குஞ்சை வெளியில் அனுப்ப மனம் வரவில்லை. அதற்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சியது. பிறகு ஒரு நாள் மனம் மாறி அதை தனியாக வெளியில் அனுப்பியது. இளம்பறவை சற்று தூரம் பறந்து போய் ஒரு பெரிய மரத்தில் அமர்ந்தது. அந்த பக்கமாக வந்த வேறு ஒரு பறவையை பார்த்து கேலி செய்தது. உடனே கோபம் கொண்ட அப்பறவை இளம்பறவையை தன் அழகால் கொத்தி விரட்டியது. திருந்தாத இளம்பறவை மறுநாளும் வேறொரு பறவையிடம் வம்பு வளர்த்தது. அது தன் கூரிய நகத்தால் இளம்பறவையை கீறி காயங்களை உண்டாக்கியது. இப்படி பல முறை துன்பப்படவே அதன் முரட்டு குணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்தது. என்றாலும் தன்னை போல பாடக்கூடிய பறவைகள் இல்லை என்று எண்ணம் மட்டும் மாறவில்லை. பிறகு தன்னை விட நன்றாக பாடும் பறவைகள் பலவற்றை பார்த்தபோது அந்த செருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. உலகில் அனுபவம்தான் மிக பெரியது, மிக உயர்ந்தது. சில நாட்களுக்கு பிறகு அது தன் தாயிடம் திரும்பியது. அடக்கமான முரட்டு குணமில்லாத பறவையாக விளங்கியது. அதை கண்ட தாய்ப்பறவை ஆச்சரியப்பட்டது. அதை அன்போடு அணைத்து மகிழ்ந்து பாராட்டியது. அறிவுரையில் திருந்தாத அந்த இளம்பறவை அனுபவத்தால் திருந்தியது. அனுபவம் தரும் பாடம் அறிவு தராது.
0: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கியவர் ஜி டி பத்மேஷ். இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம். உரை வழங்க வந்திருக்காங்க ஏ திருநேத்ரா.
2: இயற்கை என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை. இந்த உலகமானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது. மரம், மலை, ஆறு, கடல், இவை அனைத்தும் மனித வாழ்வை தாங்கி நிற்கின்றது. இயற்கையின் கொடைகளுடன் வாழும்படியாகவே மனித பிறப்பு அமைந்துள்ளது. இயற்கையே ஆற்றலின் மூலம், ஒளியின் மூலம், பிராணவாயுவின் மூலம், அதன் விளைவாக வாழ்வின் மூலம் ஆகும். இயற்கையும் அதன் கூறுகளும் இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை. இயற்கையில் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணத்திலும் ஒருவர் தேடுவதை விட மிக அதிகமாக பெறுகிறார். மனிதன் நலமுடன் வாழ்ந்திட இயற்கை வளமுடன் இருந்திட வேண்டும்.

இப்பூமியில் நாம் நீடித்து வாழும் பொருட்டு இயற்கை அதன் கொடைகளை வாரி வழங்கியுள்ளது. ஆனால் அண்மை காலமாக இயற்கையானது அளவிட முடியாத பல அச்சுறுத்தல்களை சந்தித்திருக்கிறது. இயற்கையை பாதுகாப்பதென்பது நமது வருங்கால சந்ததியினருக்கு பயனுள்ள ஒன்றை சேமித்து வைப்பதற்கான ஒரு வழியாகும். இது வங்கியில் பணத்தை முதலீடு செய்வதை போன்றது. இதன் மூலம் நாம் முதலீடு செய்வதை விட அதிகமான தொகையை

0: இது வங்கியில் பணத்தை முதலீடு செய்வதை போன்றது. இதன் மூலம் நாம் முதலீடு செய்வதை விட அதிகமான தொகையை பெற முடியும். உயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான எல்லாவற்றையும் இயற்கை தருகிறது. சுற்றுச்சூழலை பராமரிப்பதற்கும் குடிநீரை பாதுகாப்பதற்கும் நமது வாழ்வாதாரத்திற்கு தேவையான மூலப்பொருட்களையும் வழங்கும் இயற்கையை நாம் பாதுகாத்து எதிர்கால தலைமுறையின் கைகளில் கொடுக்க வேண்டும். பண்டைய இந்தியர்கள் இயற்கையோடு ஒத்திசைந்த வாழ்வையே மேற்கொண்டிருந்தனர். இயற்கையையும் அதன் படைப்புகளையும் வழிபடுதல் என்பதே இந்த கோட்பாட்டின் அடிப்படையாக இருந்தது. காலம் மாற மாற நாம் இயற்கை வளங்களை அதன் நீடித்த இருப்பை பற்றி கவலைப்படாமல் சூறையாடி வருகிறோம். இயற்கை பாதுகாப்பு என்பது காடுகள், நீர்நிலைகள், இயற்கை வாயுகள், கனிமங்கள் மற்றும் எரிபொருட்கள் போன்ற வளங்கள் தொடர்ந்து ஏராளமாக கிடைக்கும் வகையில் அவற்றை பேணி பாதுகாப்பதாகும். இந்த இயற்கை வளங்களை காப்பாற்றுவதற்கு நாம் அது குறித்த போதுமான அறிவை பெற்று அதை அந்த திசையில் செயல்பட வேண்டும். இயற்கை வளங்கள் புதுப்பிக்கத்தக்கவை மற்றும் புதுப்பிக்க முடியாதவை என வகைப்படுத்தப்படுகின்றன. புதுப்பிக்கத்தக்க வளங்களை இயற்கை அதுவாகவே மீண்டும் நிரப்புகிறது. எடுத்துக்காட்டுக்கு காற்று, சூரிய ஒளி போன்றவை புதுப்பிக்கத்தக்க வளங்களாகும். நிலக்கரி, இயற்கை எரிவாயு ஆகியன புதுப்பிக்க முடியாத ஆற்றலாகும். இவற்றை எளிதில் மீண்டும் நிரப்ப முடியாது. மரங்களை வெட்டுவது, நெகிழி பயன்பாட்டு, காற்று மற்றும் நீர் மாசுபாடு இவை எல்லாம் பெரிய பிரச்சனைகளாக இருக்கின்றன. தொழிற்சாலைகள் வெளியிடும் புகை காற்றை மாசுபடுத்துகிறது. நதிகளில் கழிவுப் பொருட்களை சேர்ப்பதால் தண்ணீர் மாசுபடுகிறது. இதன் விளைவாக குளோபல் வார்மிங், அதாவது உலக வெப்பமயமாதல் அதிகரிக்கிறது. மழைக்காலம் மாறுகிறது. வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கின்றன. பல விலங்குகள் அழிந்து வருகின்றன. மனிதர்களின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகின்றன. இயற்கை பாதுகாப்பிற்காக நாம் என்ன செய்யலாம்? மரங்கள் உயிர்வளி, அதாவது ஆக்சிஜன் வழங்கி காற்றை சுத்தப்படுத்துவதால் அதிக அளவில் மரங்களை நட வேண்டும். ஒரு மரம் 1000 உயிர்களை காப்பாற்றும் என்பதே உண்மை. பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்களை தவிர்த்து துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும். குடிநீர் வீணாவதை தவிர்த்து மழைநீர் சேகரிப்பை ஊக்குவிக்க வேண்டும். தேவைக்கு அதிகமான மின்சாதன பயன்பாட்டை தவிர்த்து சூரிய ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும். கழிவுகளை குறைத்து பொருட்களை மறுபயன்பாட்டு செய்து மறுசுழற்சி செய்ய வேண்டும். அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்ற 3R முறையை கடைபிடிக்க வேண்டும். பொது போக்குவரத்து, மிதிவண்டி பயன்படுத்துதல் அல்லது கார்பன் குறைந்த வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். நிலம், நீர், காடுகள், கனிமங்கள் போன்ற இயற்கை வளங்களை அளவோடு பயன்படுத்த வேண்டும். இயற்கையை பாதுகாப்பதன் அவசியத்தை பற்றி விழிப்புணர்வை மக்களிடம் விளக்க வேண்டும். காகிதம் இயற்கையின் ஆதாரமான மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. மரங்கள் மிக அதிக வேகத்தில் வெட்டப்படுகின்றன. ஆனால் அவை வளர்ப்பதற்கு நேரம் எடுக்கும். காகித பயன்பாட்டை தவிர்க்க நாம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகளில் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும். மண் வளத்தை அதிகரிக்க பயிர் சுழற்சி முறைகளை கடைபிடிக்கலாம். இயற்கையை நாம் நேசித்தால் இயற்கையே நம்மை பாதுகாக்கும். எனவே இயற்கையை காப்போம், வாழ்க்கையை காப்போம். பசுமைதான் நம் பாதுகாப்பு. நாம் இன்று எடுத்த சிறிய முயற்சிகள் நாளை உலகத்தையே பாதுகாக்கும்.
1: இதுவரை இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம் உரை வழங்கினார் ஏ திருநேத்ரா. நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சொலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.

0: சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் 7:45. செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், ஃபின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 1,05,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஷ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிப்பட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகர்ணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட சைபர் கிரைம் விழிப்புணர்வு பயிற்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள், வேலூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆய்வு மேற்கொண்ட பிறகு மாவட்ட ஆட்சியர் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மக்களுக்கு ஏற்படும் காது கேளாமை, தலைவலி, மூக்கு மற்றும் தொண்டை வலி, தலைசுற்றல் போன்ற பிரச்சினைகள் மற்றும் அதற்கான காரணங்கள், அறிகுறிகள், தடுப்பு முறைகள் குறித்து காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் திருமதி அகல்யா பாலின் வசந்தி விளக்கம் அளிக்கிறார்.
2: ஐ ஸ்பெஷலைஸ் இன் வெர்டிகோ. வெர்டிகோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தலைசுத்தல். சில பேருக்கு நடக்கும் போது சுத்தி இருக்கிறது எல்லாம் அப்படியே தடுமாடுற மாதிரி இருக்கும், நம்மளே அசையற மாதிரி இருக்கும், நம்ம தள்ளி விடுற மாதிரி இருக்கும், படுத்து திரும்பும் போது தலைசுத்தல், ரூமே சுத்துற மாதிரி இருக்கும், ஒரு ஆத்மத்துல போற மாதிரி இருக்கும், சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் அப்படியேதோ மிதக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு நடக்கும்போது போட்ல போற மாதிரி ராக்கிங் சென்சேஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய பேரு பல இடங்கள்ல போயிட்டு ட்ரீட்மெண்டே கிடைக்காம வந்திருக்காங்க. நான் பாத்திருக்கேன். சிம்பிளா காதுல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் அது. ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணோம்னா, ப்ராப்பரா ட்ரீட் பண்ணோம்னா அதுக்கு உண்டான அவங்களை வந்து இந்த பேலன்ஸ் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா வெளியே கொண்டு வர முடியும். மத்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜில டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. ஸோ எனி பேஷண்ட் உள்ள வரும்போது ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச்சா நம்ம வந்து இந்த பேஷண்ட்டை டீல் பண்ணுவோம். பேஷண்ட்டுக்கு சில பேர் தலைசுத்தல்னு வரவங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கலாம், பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்கலாம், அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம காது மூக்கு தொண்டையில இருக்கிற கேன்சர், கழுத்துல இருக்க கேன்சர், கணைய கட்டி, இது எல்லாத்துக்குமே வந்து கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜில அங்க எண்டோஸ்கோபிக் சர்ஜரிஸ் பண்றாங்க, ரோபோட்டிக் சர்ஜரிஸ் பண்றாங்க. வாய் வழியா தொண்டைக்குள்ள போயிட்டு தொண்டையில இருக்க கட்டி எடுக்கிறதுக்கு ரோபோட்டிக் சர்ஜரிஸ் இருக்கு. அண்ட் அகைன் பிரெயின்ல இருக்கக்கூடிய சில கட்டிங்கள், பிட்யூட்ரி கிளாண்ட்ல இருக்க கட்டிங்களை வந்து எக்ஸ்டென்சிவ் நியூரோசர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இல்லாம நோஸ் வழியாவே எண்டோஸ்கோபிக்கா நேவிகேஷன் டெக்னிக்ஸ்ல வி கேன் ரிமூவ் த டியூமர். அட்வான்ஸ்டு சர்ஜரிஸும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். லோ பிபி வந்தா வர்ற மயக்கம் வந்து கண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு போய் படுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து என்னை பிடிச்ச யாரோ தள்ளி விடுறாங்கன்ற மாதிரி இருக்கும். லைக் நான் வந்து நிக்க முடியல, எனக்கு ஒரு பக்கமா சாயுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நடக்கும்போது தடுமாற்றம் இருக்கும். அதுக்குதான் கரெக்டா ஒரு டாக்டர் கிட்ட வரணும். அந்த டாக்டர் will be able to elicit the history properly. இப்ப என்கிட்டயே ஒரு கிடினஸ் பேஷண்ட் வரும்போது தலை சுத்தல்னு வாங்க, கேரா இருக்குதுன்னு வாங்க, அப்படின்னா என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. ஒரு ராட்னம் சுத்துற மாதிரி இருக்கா, இல்ல போட்ல போற மாதிரி இருக்கா, தள்ளுற மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும் போதுதான் அவங்களுக்கு they will be able to differentiate. இல்லாட்டி அவங்களுக்கு தெரியாது. அண்ட் அதுக்கேத்த மாதிரி ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணும்போது காதுல இருந்து மூளை வரைக்கும் எந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்குன்றது நம்ம தெளிவாக கண்டுபிடிக்கும். மயக்கத்தை தாண்டி சில பேருக்கு காதை அடைச்ச மாதிரி இருக்கலாம், மயக்கத்தோட சேர்ந்து காதுக்குள்ள நாய்ஸ் வரலாம், சில பேருக்கு தலை சுத்தலோட சேர்ந்து தலை வலி வரலாம், வாமிட்டிங் வரலாம், சில பேருக்கு ஹிஸ்டரி ஆஃப் மைக்ரைன் இருக்கும். மைக்ரைன் இருந்தாலுமே இந்த தலை சுத்தல் வரும். மைக்ரைன் இருக்கவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரியில அவங்க அப்பா அம்மாக்கு யாருக்காவது மைக்ரைன் இருந்தா கூட இவங்களுக்கு வந்து இந்த தலை சுத்தல் மாதிரி பிரசென்ட் ஆகலாம். இந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்கு. நடக்கும்போது தடமாற்றம், போட்ல போற மாதிரி ஒரு சென்சேஷன், ராட்னத்துல சுத்துற மாதிரி இருக்கிற சென்சேஷன், இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இயர் ரிலேட்டடா தான் இருக்கும். நம்ம யூஸ்வலா இப்ப நிறைய ஹெட்போன்ஸ் யூஸ் பண்றோம். ஹெட்போன்ஸ் சில பேர் இப்ப எல்லாம் வந்து இந்த போன் கண்டக்ஷன் ஹெட்போன்ஸ் சொல்லிட்டு காதுக்கு வெளியே மாட்டிட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்து நரம்பு ப்ராப்ளம் நிறைய உண்டு பண்ணும். எஸ்பெஷலி இந்த நாய்ஸ் இன்டியூஸ் ஹியரிங் லாஸ் வந்து நிறைய இப்ப இயர்போன்ஸ் யூஸ் பண்றதுனால வருது. அதையுமே வந்து ப்ராப்பரா ஏர்லி அது எல்லாமே ஒரு காதுல ஒரு சின்ன நாய்ஸ் குயின்னு ஒரு சத்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். பட் அது ஹியரிங் லாஸா கூட போய் முடியலாம். காது அடைச்ச மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்க ஏர்லியா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இட் கேன் பி ட்ரீட்டட். நம்ம ரொம்ப லேட்டா விட்டோம்னா அது இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜுக்கு போயிடும். நர்வ் ரிலேட்டட் லாஸ். ஹெட்ஃபோன்ஸ் கண்டினியூஸா 60 dB நாய்ஸுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஒரு 2 hours யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. அந்த 2 hours கூட ஒரு அரை மணி நேரம் கண்டினியூஸா யூஸ் பண்றாங்கன்னா ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கிட்டா நல்லது. அரை மணி நேரம் கண்டினியூஸா யூஸ் பண்ண வேண்டியவங்க ஒரு 5 to 10 minutes இடையில ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த அரை மணி நேரம் யூஸ் பண்ணா நாய்ஸ் இன்டியூஸ் ஹியரிங் லாஸ் வரும். குறிப்பா வந்து

0: நம்ம வெளியிருந்து கேட்கக்கூடிய சவுண்ட் வந்து 4 kHz அந்த ஃப்ரீக்வன்சியில தான் நம்ம ஜாஸ்தி கேட்போம். ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சியில வந்து அவங்களுக்கு ஹியரிங் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூவிங் ஸ்கிரீன்ஸ் ஜாஸ்தியா பாக்குறவங்களுக்கு இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் ஜாஸ்தி வரும். மைக்ரைன் ப்ராப்ளம் ஜாஸ்தி வரும்போது லேட்டர் ஸ்டேஜ்ல பேலன்ஸ் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஸ்கிரீன் டைம் எல்லாமே நம்ம குறைச்சிக்கிறது நல்லது.
1: வேலூர் மாவட்டத்தில் இயக்கப்படும் தனியார் பள்ளி வாகனங்களுக்கான வருடாந்திர ஆய்வு மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. பேருந்துகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் மாவட்ட ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி.
2: கிட்டத்தட்ட 141 பள்ளிகளை சார்ந்து 990 வாகனங்கள் இன்றும் நாளையும் நம்முடைய வட்டார போக்குவரத்து அலுவலர் அவருடைய ஒருங்கிணைப்பிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு நம்முடைய வருவாய் கோட்டாட்சியர் ASP CEO உள்ள குழு ஆய்வு செய்து அரசினுடைய 2012 பள்ளி வாகன விதிகளின்படி அனைத்து வாகனங்களும் இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதற்காகவும் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாம் இங்கே ஏற்படுத்தப்பட்டு அதே போல தீயணைப்பு பாதுகாப்பு முறைகளை அவர்களுக்கு விளக்கமாக சொல்வதற்கும் இங்கே ஒரு ஒருங்கிணைப்பு முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து பள்ளி நிர்வாகத்தாரோடு ஒரு கூட்டம் இந்த குழுவார் நடத்த போறோம். அவங்க கிட்ட பள்ளி வாகனங்கள் நீங்க நடத்துற பள்ளிகளுடைய வாகனங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் படி இருக்கிறத உறுதி செய்வது ஒண்ணு. இரண்டாவது பெற்றோர்களுக்கு சொல்லுங்க, தயவு செய்து உங்கள் பள்ளிகளை அழைத்து வருகிற தனியார் வாகனங்கள்ல அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. பத்திரிகை செய்தியும் கொடுக்கிறோம் ரெண்டு. இதுக்கப்புறம் என்போர்ஸ்மெண்ட் இருக்கு. அது எப்படி அப்படின்னா த்ரூ RTO அண்ட் போலீஸ் வச்சு நாங்க கூட்டம் போட்டு யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் அழைத்து இத்தனை பேர் தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யும்.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு மாவட்ட காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
3: திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு மாவட்ட காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் திருப்பத்தூர் மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பாக ஏலகிரி மலையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இணைய வழி நிதி மோசடிகள், OTP மோசடி, போலி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் குறித்து மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இத்தகைய குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யும் தேசிய இணையதளமான www.cybercrime.gov.in மற்றும் இலவச உதவி எண் 1930 பற்றியும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி டென்மார்க், பின்லாந்து நாடுகளின் பிரதமர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தியதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியான உணவு பழக்கம், முறையான முழுமையான சிகிச்சை மூலம் காசநோயை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் என்று மத்திய சுகாதாரத்துறையின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் உணவு பாதுகாப்பிற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறையின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆயுஷ் துறையின் செயல்பாடுகளை வெளிப்படைத் தன்மையுடனும் சிறப்பாக மேற்கொள்ளவும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: ஸ்வயமகி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: இனி மாமன் இந்த படத்திற்காக ரவிஜி பாடியிருக்கும் பாடல்.

0: இனி சியான் ரோல்டன், சைந்தவி இவர்கள் பாடியிருக்கும் பாடல். இடம்பெற்ற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி.
1: கண்மொழியால் பேசடி என்ன

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIAL SCHOOL NIR VA

0: gam@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: தொடர்வது சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்கும் பாடல், இடம்பெற்ற படம் ரெட்ரோ.

தொடரும் பாடலை பாடுகிறார் சந்தோஷ் ஹரிஹரன். பாடல் இடம்பெற்ற படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: ஷில்பா ராவ் ரவிஜி இவர்கள் பாடியிருக்கும் பாடல், இடம்பெற்ற படம் மதராசி.

0: ஒலித்த அந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது திரைகானம் நிகழ்ச்சி. மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் மணி 11:10. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கில செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சே சமாச்சார் சந்தியா கே சாத் மே லவ்லி நிகம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: குட் ஈவினிங் எவ்ரி ஒன், திஸ் இஸ்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம்.

நேரம் இரவு 11:23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கிறது.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கவிருப்பது மாற்றான் படத்திலிருந்து விஜய் பிரகாஷ், கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நேரம் நள்ளிரவு 12:27, 17 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது ரட்சகன் படத்திலிருந்து உதித் நாராயணன், ஒன்னி கிருஷ்ணன் மற்றும் ஹரிணி இணைந்து பாடியுள்ள பாடல். இணைந்திருங்கள் எஃப்எம் கோல்டு அலைவரிசையுடன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா மற்றும் எஸ்பி ஷைலிஜா இணைந்து பாடல.

நேரம் நள்ளிரவு 1:31, 31 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

இரவு நேர இன்னிசை சாரலாக உலாவர இருக்கிறது, நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று புது புது அர்த்தங்கள் மற்றும் கேளடி கண்மணி ஆகிய திரைப்படங்களுக்காக ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்வுக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்களில் வருகிறார் குருவாயூரப்பன். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து

ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணி என் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 2:16. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

இதமான கானங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நெஞ்சம் மறப்பதில்லை தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:21.

0: மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 2:26. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது. உடன் பாடியிருக்கின்றார் SP பாலசுப்ரமணியம்.
1: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1-2 கொடுக்கணுமா? சரி, 1, 2, 3, 4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் கு. வாசிங்க. அப்படிதான்.

0: தோ என்னடா சொல்ல வர,
1: எடுத்து நான் விடப்பா என் பாட்டை தோ தோ தோழா, குடிக்கத்தான் உடனே கொண்டானே சோ சோ சோடா.
0: ஓஹோ,

0: தகிடதா?
1: தேங்க் யூ. தித்தி தித்தி தி
0: நின் தகிடதீம்
1: சாவா தத்த
0: தகிட
1: தித்தி
0: திமிதா கிக்கிடதா ரொம்ப திக்குதா.

நேரம் 2:31 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலஜா ஆகியோர் குரல்களில்.

நேரம் 2:36 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். இதுவரை புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக சில பாடல்கள் காற்றாலைகளில் உலா வந்தன. அடுத்ததாக கே ஜே எஸ் தாஸ் மற்றும் உமாரமணன் ஆகியோர் குரல்களில் கேளடி கண்மணி.

நேரம் 2:41. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சிக்காக வரவிருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

மென்மையான கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:46.

நேரம் 2:51. நேயர்கள் ரசித்து கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணி என் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில்.

0: நேரம் 2:56 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை நிறைவான கானம் வருகிறது. இளையராஜா இசையமைத்து குழுவினரோடு பாடியது.
1: ஐயா கொஞ்சம் பாடுகிறீர்களா?
2: என்ன பாடுவது?
1: என்ன பாடுவது? கேட்டியா பாத்த சொல்றத? என்ன பாடுவது? என்ன பாடுவது? அட பாடு அண்ண.
2: பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது.
1: கேட்டியா பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது. வேற என்ன தெரியும்?
2: வேறயா, நான் பாடம் நடத்துவேன்,
1: அப்புறம்
2: ப்ரே பண்ணுவேன்,

0: Indian Railways electrification has touched 99.6% coverage. It has reached to over 69,873 kilometers as of March this year. India has practically achieved complete electrification of its broad gauge network, positioning itself ahead of major rail systems in the European Union, United Kingdom, and United States of America. In IPL cricket, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets at Savai Man Singh Stadium, Jaipur last night. Chasing a target of 221 runs set by Lucknow Super Giants, Rajasthan Royals scored 225 for 3 with 5 balls to spare. Earlier, Rajasthan Royals won the toss and opted to bowl, put into bat first. Lucknow Super Giants made 220 for 5 in stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: Neram, 3 mani, 10 nimidam.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் உல்காஸ் கஷல்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். அதைத் தொடர்ந்து பங்கஜ் முல்லிக் அவர்களின் பஜன் கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில், ஜெய ஜெய பத்மநாப, சரசாங்கி ராகம், ஆதிதாளம், சுவாதி திருநாள் சாகித்யம்,

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த நிதிச்சால சுகமா தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாப்பு தாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில்.

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸ் வழங்கும் புலரும் பொழுது. முதல் பாடலாக TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசிலா ஆகியோர் குழுவினரோடு பாடிய பாடல் ரத்த திலகம் திரைப்படத்திற்காக.

8:25 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். புலரும் பொழுதுக்காக அடுத்த பாடல் பாட வருகிறார் சுஜாதா, பாண்டவர் பூமி திரைப்படத்திற்காக.